0: குரு, வா குரு,
1: வா குரு,
0: வா குரு, வா குரு, வா குரு,
1: வா குரு,
0: வா குரு,
1: வா குரு,
0: வா குரு, வா குரு, வா குரு, வா குரு, வா குரு, வா குரு, வா குரு,
2: வா குரு,
0: வா குரு,
2: வா

நமோ சர்வ பூப்பே, நமோ சர்வ காப்பே, நமோ சர்வ தாப்பே, நமோ சர்வ காலே, நமோ சர்வ பாலே, நமஸ்தாஸ்த தேவாய, நமஸ்தங் அபேவாய.